இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் ஒளிபரப்பு இப்போது துவங்குகிறது. இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 2ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் சிறுவர் பூங்கா ஆகியன ஒலி உலா வரும். முதலில் குரலமுதம். அரணன் பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. பொருள்: பழிப்புக்கு இடமில்லாத இல்வாழ்க்கை இல்லறம் என போற்றப்படும். மீண்டும் குரல்: அரணன் பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. குரலின் 49, அதிகாரம் இல்வாழ்க்கை. இன்றைக்கான பொன்மொழி: நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். கூறியவர் சுவாமி விவேகானந்தர்.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 35.45 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபொனிக்ஸ்பி துறைமுகத்திலிருந்து MV பம்புகா நாளை காலை 6 மணிக்கு சராதீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6:15 சகிதீப் பயணிக்கும். பிறகு காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV ராணிலட்சுமி நாளை காலை 6:15 சராதீப் செல்லும். பின்பு அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. MV பாரட்டாங் நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சராதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ஜாலிபாய் நாளை காலை 11:30 மணிக்கு சராதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ராணிலட்சுமி நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் செல்லும். அங்கிருந்து மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும்.

எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை மாலை 5 மணிக்கு சராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?
1: ஆமாங்க, இன்னைக்குதான் உலக புகைப்பட தினம்.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 தான் உலக புகைப்பட நாளா கொண்டாடிக்கிட்டு இருக்கும். புகைப்பட கலையின் சிறப்பையும் புகைப்பட கலைஞர்களின் உழைப்பையும் அவர்களோட திறமையையும் போற்றும் வகையில இந்த நாள் உலகமெங்கும் அனுசரிக்கப்படுது. சரி, இந்த உலக புகைப்பட தினத்தோட வரலாறையும் முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் டாகுவேரா என்பவர் டாகுரியோட என்ற புகைப்பட முறையை கண்டுபிடிச்சாரு. 1839 ஆகஸ்ட் 19 பிரான்ஸ் அரசு இந்த முறையை உலகத்துக்கு இலவசமா அறிவிச்சாங்க. 1000 வார்த்தைகள் விவரிக்க முடியாததை ஒரு புகைப்படம் எளிதாக உணர்த்திவிடும். புகைப்பட கண்காட்சிகள், போட்டிகள் மற்றும் சிறந்த படங்களை பகிர்தல் போன்ற நிகழ்வுகள் மூலம் இந்த உலக புகைப்பட தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது.

இந்த உலகத்துல கடைசி மனிதன் இருக்கிற வர மனிதாபிமானமும் கண்டிப்பா இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு உலக மனிதாபிமான தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆபத்துல இருக்கிற மக்களுக்கு உதவும் மனிதாபிமான பணியாளர்களை போற்றவும், அவசர காலங்களில் உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் வகையில இந்த தினம் கொண்டாடப்படுது. இந்த நாள உலக மனிதாபிமான தினம் அல்லது உலக மனிதநேய நாள் என்றும் சொல்றாங்க. 2003 ஆகஸ்ட் 19 ஈராக்கில் உள்ள கனால் ஹோட்டல் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் ஈராக்கிற்கான ஐநா பொதுச் செயலாளரின் சிறப்பு பிரதிநிதியான ஜெர்ஜியோ வியாராடி மெல்லோ உட்பட 22 மனிதாபிமான உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 5 பிறகு பொதுச்சபை ஆகஸ்ட் 19 உலக மனிதாபிமான தினம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியது.

0: இன்னைக்கு விடுதலை போராட்ட வீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம். 1887 ஆகஸ்ட் 19 புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயத்தில் பிறந்தவர் தான் இந்த சத்தியமூர்த்தி அவர்கள். சென்னையில இருக்கிற ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் சட்டம் பயின்றும் இருக்காரு. சிறந்த பேச்சு திறன் காரணமாக காங்கிரசின் பிரதிநிதியாக இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார். அங்கும் இவர் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு பிறகு 1930 பார்த்தசாரதி கோவிலில் இந்திய கொடி ஏற்ற முயற்சி செய்த போது கைது செய்யப்பட்டார். மேலும் சைமன் கமிஷன், எதிர்ப்பு, ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி இயக்கம், சத்தியாகிரகம் ஆகியவற்றிலும் இவரது பங்கு பெருமளவு இருந்தது. 1943 சென்னை பொது மருத்துவமனையில் உயிரிழந்தார்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில்

வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture, and untold stories. The Ministry of Information and Broadcasting, through Prasar Bharati, proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
1: நேர்களே, தொடர்வது சிறுவர் பூங்கா. சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் இன்னைக்கு அழகான மற்றும் கருத்துள்ள கதையை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன குட்டீஸ், கதை சொல்ல ஆரம்பிக்கவா? ஒரு ஊர்ல நல்லவன் ஒருத்தர் இருந்தானா. அவன் எப்போதுமே தன்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுப்பதும் உதவுவதும் அவனோட தன்மையா இருந்துச்சான். இப்படி அழகா சென்று கொண்டிருந்த இவனோட வாழ்க்கையில ஒரு நாள் அந்த நல்லவனும் அவனுடைய நண்பர்களும் சுற்றுலா போகணும்னு முடிவு செஞ்சாங்க. சுற்றுலா போவதற்கான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு படகு சவாரி போனாங்களாம். அப்போ திடீர்னு அந்த நல்லவன் போன படகு மட்டும் திசை மாறி போய் கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அவன் அடித்து செல்லப்பட்டான். அனைவருக்கும் நல்லதை மட்டுமே செய்து வாழ்ந்து வந்த அவனை காப்பாற்றுவதற்கு யாருமே வரல. கடல் நீரால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினானா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவனை யாரும் காப்பாற்ற முயற்சி செஞ்சாங்களா, இல்ல அவன் அந்த தீவிலேயே வாழ பழகிட்டானா? அவனுக்கு என்னதான் ஆச்சு? என்ன குட்டீஸ், ஒரே ஆர்வமா இருக்கா? மீதி கதைய அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் இந்த பாட்டை நீங்க மகிழ்ச்சியோட கேளுங்க.

என்ன குழந்தைகளே, பாட்டு எப்படி இருந்துச்சு? பாட்டை கேட்டு முடிச்சிருப்பீங்க. அடுத்ததா கதையை கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாமே. கடல் நீரால் அடித்து செல்லப்பட்ட அவனுக்கு யாருமே இல்லாத தீவில் அடுத்து என்னதான் நடந்துச்சு? அடுத்து வாங்க தெரிஞ்சுக்கலாம். தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். திடீர்னு அந்த பக்கமா செல்லும் ஒரு பெரிய கப்பலிடம் உதவி கேட்பதற்காக தன்னிடம் இருந்த கைக்குட்டை ஒன்றை கொடியாக கட்டி வைத்து காத்திருந்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாசம் சென்ற பிறகும் கூட அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் பழகி கொண்டான். அந்த காட்டில் இருக்கிற வன விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சின்ன குடிசை ஒன்றை கட்டி கொண்டான். அந்த காட்டில் கிடைச்ச சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி பிடித்து எடுத்து உண்டு பசியாறினான். இப்படித்தான் ஒரு நாள் வழக்கம் போல உணவை தேடிவிட்டு வீடு திரும்பிய போது அவனுடைய குடிசை மொத்தமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து திகைத்து போனான். குடிசை இருந்த இடத்துல புகை மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சான். என்ன குழந்தைகளே, கதை எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கா? அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு குடிசை இப்போ அதுவும் இல்லாம போயிருச்சு. அவன் இனி என்னத்தான் பண்ண போறான்? அந்த தனி தீவுல கடைசியில அந்த நல்லவனுக்கு உதவி கிடைச்சிச்சா? அந்த தீவை விட்டு அவன் தப்பிச்சானா? இல்ல அவனுடைய நண்பர்கள் யாரேனும் அவனுக்கு உதவி செய்ய அந்த தீவுக்கு வந்தார்களா? இல்ல கடைசியில என்னதான் ஆச்சு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நீங்க கேளுங்க.

அவ்வளவுதாங்க, அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு குடிசையும் எரிஞ்சு போச்சு. அதை பார்த்த அந்த நல்லவனுக்கு கோபம் தலைக்கு ஏறி போச்சு. ரொம்பவே விரக்தி ஆயிட்டான். கோபத்துல கத்துறான், நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குதுன்னு தனக்கு தானே புலம்பி அழுகிறான். அப்போ ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு அவன் இருந்த தீவின் திசையில வருவதை கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அவன் கத்த ஆரம்பித்தான். அந்த கப்பல் மெல்ல மெல்ல அந்த தீவின் அருகே கரையோரம் வந்து நின்றது. அவனால் இதை நம்ப முடியவில்லை. கப்பலில் இருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தீர்கள் என ஆவலுடன் கேட்டான். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீ

கட்டி இருந்த கைக்குட்டை கண்ணில் பட்டது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. கடைசியில எல்லாருக்கும் நல்லது செஞ்ச நல்லவனுக்கு இடைப்பட்ட காலத்துல கஷ்டம் இருந்தாலும் கூட கடைசியில அவனுக்கு நல்லதே நடந்துச்சு. என்ன குழந்தைகளே, கதை எப்படி இருந்துச்சு? நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். சில சமயம் நாம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மாறுவிடத்தில் ஆசீர்வாதமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை கண்டிப்பாக தெரியும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றத்தான் செய்யும்.